சர்வனேசு மரானே கீர்த்தனை அர்த்தமே, சர்வனேசு மரானே கீர்த்தனை அர்த்தமே, பூஜன சேவன் தாசனி ஆசா கிருஷ்ணா அச்சந்தா துமத் குமத் கரி சத்து ஆசனி தாப துக் திரிவிதி தஜ பியாசன தீரத தர்ம தயா சத்சங்க.